0: லங்காவை விழாவின் சவ சுத்துநாயி.
1: தீவுல பிட்டியாட்ட, கமுறு பிட்டியாட்ட, நாவல பிட்டியாட்ட, கல் பிட்டியாட்ட. www.livefm.lk